அங்க அம்மா அந்த ஐயா இங்கே கும்மாளந்தான் போதுறாரு சும்மா அப்பம் பாட்டம் ஆசை எல்லாம் சிகரெட்டாக மாறி ஐயா வாயி புகையிடுப்பார் ஐ ஆம் வெரி சாரி உலகம் போற போக்க பாரு தங்கமே இல்லாலே.

கறியும் கூட்டும் சோறும் தின்ன மாட்டார் இந்த மைனர். சாண்டு போன ரொட்டி துண்டும் தூக்கும் இவர் கின்னர். குறுக்கு வழியும் பணத்தை சேர்த்த இந்த மனுஷன் ஆடு குதிரை வாலை கொண்டு போய் கட்டிடுவார் காட்டு. உலகம் போற போக்க பாரு.

0: உன்னும் ஆணும் ஜோடி போட்டு கையை காலை ஆட்டுது. கண்ணும் கண்ணும் பேசிக்குது, மூக்கும் மூக்கும் முட்டுது. உன்னும் ஆணும் ஜோடி போட்டு கையை காலை ஆட்டுது. கண்ட வங்க மண்டையெல்லாம் காலத்தோட ஆடுது. கால கையில் உடம்பையெல்லாம் பூக்கி பூக்கி போடுது. உலகம் போற போக்க பாரு தங்கமே இல்லாலே, திங்கிரி திங்காலே மீனாட்சி, திங்கிரி திங்காலே டிங்கிரி டிங்காலே மீனாட்சி, டிங்கிரி டிங்காலே உலகம் போற போக்க பாரு தங்கமே இல்லாலே.
1: At 11:25 a.m. it is activate and it is time for us to check our weather with Matt Malaysia. So for Langkawi in the morning, there were some rain in some places and you can expect some thunderstorms throughout the afternoon. However, no rain by tonight and our temperature is ranging from 24 degrees Celsius to 30 degrees Celsius only. However, it is looking pretty clear out there and is looking and it's feeling very, very, very hot outside because I just came in. It's very cool in here, but it's very hot outside. However, still, even with the temperatures just ranging to maximum to 30 degrees Celsius, please do not forget to drink your water, okay? And for Perlis and Kedah waters, thunderstorms in several places from morning, afternoon, as well as tonight with wind speed at 40 to 50 kilometers per hour. Wave height is at 2.5 to 3.5 meters. So please be careful if you are heading out there. Coming up, we have Aperture, Harry Styles.